0: தினம் நிலம் விளாட்ல ஏதாச்சும் ஒரு சுத்தம் என்ன வீட்டில் பேசிக்கிட்டு allow 027 channel control identified.
1: Good morning, Delta 70 at 400.
0: Delta 70 channel control identified.
1: Good morning.
0: Yes, 208, are you calling?
1: Yes,
0: 208, channel control identified.
1: Channel Delta 132380.
0: Delta 132, channel control identified.